0: சால் ராபாய் சால், ஒழு பத்தம் ஆபேசே, ஏ நீள் தொலுப்பு. ஒரு நோக்கராஜோ எல்ரா
1: காவேஷம் கூட மாய்காடுரா பாபு.
0: ஜெகபதி கார்த்தே பவுர் நாள்ல தாஜினம் பெட்டு ஓடு தோமுள்ளாக்கா தோடலுக்கு தாதிகனுத்தோ.
2: சூடுரே, ஆ சந்திரவதன தள்ளி தர்மாஜீரம் தானம் வதலுதா அனி காமேஷம் கூட கோதிகாடினாக்கலாக பதெக்கராலு லாகேத்தாமன் சோத்தன்னாடரே.
0: அமிர்த வல்லంటే ఆడికేడి తెలుసు. పుల్లంటి ధర్మాజీరావుని
2: బొగ్గనెట్టేసింది. దీంతసక్కుయ్య పదెకరాల తోట ముక్క చున్ను ముక్కలా.